ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: sound.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் எனும் 12 திருப்பெயர்களைக் கொண்ட திருத்தலம் சீகாழி என்பர். வெவ்வேறு தனித்தனி தலங்களாக அமைந்த இத்திருத்தலங்களை சீகாழி என்று ஒரே திருப்பெயராக இன்று அழைத்து வருகிறோம். ஒவ்வொரு திருப்பெயர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. இவற்றுள் பிரம்மபுரம் என்பது பிரம்மாவால் பூசிக்க பெற்றது என்பதாம். இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திருநிலை நாயகி. பேரூழிக் காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பிரணவத்தோணியில் பெரிய நாயகியுடன் எழுந்தருளிய பெருமானார் விற்றிருக்கும் இடம் திருத்தோணிபுரம். அற்புதமான விமானம் இச்சிகர தரிசனம் சிவமாம் பெருவாழ்வு தரும். இங்கே எழுந்தருளியுள்ள இறைவர் உருவத் திருமேனியில் அமைந்த திருக்கரங்களில் மான், மழு முதலிய கருவிகள் இல்லை. தாருகாவனத்து இருடிகள் இவற்றை ஏவுவதற்கு முன்னமே கோயில் கொண்ட முதல்வரியும் முக்கண்மூர்த்தி. அடுத்த மேற்கட்டில் ஆபதோத்தாரணர் வடுகர சட்டைநாதர் என்று போற்றப்பெறும் மூர்த்தி எழுந்தருளியுள்ளார். இவரது வழிபாட்டுக்குச் செல்லும் ஆண்கள் சட்டை அணியலாகாது, மகளிர் பூச்சூடிச் செல்லலாகாது என்பது சம்பிரதாயம். சட்டைநாத பெருமான் சன்னிதானத்தில் இருந்து கீழ் நோக்கி அடுக்கு அடுக்காகச் செல்லும் சாளர வழியை உற்று நோக்க பத்திரலிங்கங்கள் அமைந்திருக்க காணலாம். அடுத்த வெளிப்பிரகாரத்தில் அஷ்டபைரவர்களுக்குரிய தனி ஆலயம் உள்ளது. ஆலய ஈசானத்துக்கில் அமைந்திருப்பது பிரம்ம தீர்த்தம். சிவபாத இருதயர் இத்தீர்த்தம் ஆடி நீருள் மூழ்கி அகமர்ஷண மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையார், அம்மே அப்பா என்று திருத்தோணிபுர சிகரம் பார்த்து அழ ஞானப்பால் புகட்ட அம்மையப்பர் எழுந்தருளியதும் பிள்ளையார் தந்தையார் சிறு கோல் கொண்டு ஒச்சு யார் தந்த பாலை உண்டாய் என்ற பொழுது செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை அருளியதும் இத்தீர்த்தக்கரையில்தான். சீகாழிக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைத்து அண்ணாலார் அடி பரவி நின்ற வரலாறு நெஞ்சி நெகிழ்விப்பதாம். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதி என்று மிதித்தற்கு அஞ்சி நகர்ப்புறத்தை இருந்த சுந்தரர் பெருமான் பாடிச் சென்றதும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. கழுமல நகரில் காட்சி கொடுத்தும் என்ற தொடர் மணிவாசகப் பெருமான் அருளியது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளி ஆவுடை பிள்ளையாரது திருப்பதிகங்களில் யாழில் இட்டு வாசித்து அவருடன் இருக்கும் பெருமை பெற்று திகழ்ந்த வரலாறு கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று ஆம். மேலும் இத்திருத்தலத்தில்தான் காளி கணநாத நாயனார் அவதரித்து அருட்தொண்டாற்றி பேறு பெற்றார். பட்டினத்தடிகள் அருணகிரிநாதர் அருளிய அருட்பாடல்கள் அற்புதமானவை. முத்துத்தாண்டவராயர் பாடிய சீகாழி தலபுராணம் அரிய பல செய்திகளைத் தரும் நன்னூல். சீகாழி சிற்றம்பல நாடிகள் காளி கண்ணுடைய பிள்ளை போன்ற அருளாளர்களோடு தொடர்புடைய பதி சீகாழி. பக்குவ ஆன்மாக்களுக்கு ஞானோபதேசம் அருளவல்ல குருவடிவம் தோணியப்பர், இலிங்க வடிவம் பிரம்மபுரீசர், சங்கம வடிவம் சட்டைநாதர். குரு லிங்க சங்கம வழிபாட்டு திருமேனிகள் அருள்பாலிக்கும் ஒப்புயர்வற்ற ஒரே திருத்தலம் சீகாழிப்பதி. அம்மையப்பர் ஆலயத்திற்கு நடுவனதாக ஞானசம்பந்த பிள்ளையார் ஆலயம் அமைந்திருப்பது சோமாஸ்கந்தமூர்த்தத்தை நினைவுபடுத்தும் என்பர். உய்ய வந்தாள் இராச விச்சாதரி என்ற அம்மையார் இசை பாடுவதில் வல்லவர். இவரே திருஞான சம்பந்த பெருமானது திருமேனி அமைத்து வழிபாட்டிற்கு உதவினர் என்பது வரலாறு. ஞான சம்பந்த பிள்ளையார்க்கு நிவேதிக்கும் பால் திருப்பாற்போனகம் என்றும் சம்பந்தப் பெருமானையே திருநட்டப் பெருமான் என்றும் போற்றுவது கல்வெட்டுச் செய்திகள். இத்திருக்கோயில் திருக்கைக் கொட்டியில் திருமுறைகள் பூசிக்கப்பெற்ற செய்தி தேனினும் இனிய தீஞ்சுவைச் செய்தி. பல்லுயிரும் களிகூற தம் பாடல் பரமர்பார் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியைச் சிறப்பித்து என்ற செக்கிழார் பெருமான் திருவாக்கு. உலக உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் பெறுதப் பொருட்டே பாடல் பரமனார் திருச்செவியில் சென்று சேர திருச்செவியைச் சிறப்பித்து தோடுடைய செவியன் என்று அருளினார் என்பது வரலாறு. பதிகப்பலன் தொல்வினை தீர்தல் பண் நட்டபாடை.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: வேத பாடாக ருக்வேத க்ரம பாடாக.
3: ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் அக்னிமீளே ஈளே புரோஹிதம் புரோஹிதம் யஜ்ஞஸ்ய புரோஹிதமிதி புரஹாஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேவம் ரித்விஜம் ரித்விஜமி.

நமஹ சர்வ பூதாய நமஹ விரூபாய நமஹ வாமனாய நமஹ நராய நமஹ லோகபாலாய நமஹ அந்தர்ஹிதாத்மனே நமஹ பிரசாதாய நமஹ அபயதாய நமஹ விபவே நமஹ பவித்ராய நமஹ மஹதே நமஹ நியதாய நமஹ நியதாஸ்ரயாய நமஹ ஸ்வயம்புவே நமஹ சர்வகர்மணே நமஹ ஆதயே நமஹ ஆதிகராய நமஹ நிதயே நமஹ சஹஸ்ராக்ஷாய நமஹ விஷாலாக்ஷாய நமஹ சோமாய நமஹ நக்ஷத்ரசாய.

அதராய நமஹ முனயே நமஹ ஆத்மனே நமஹ முனயே நமஹ லோகாய நமஹ சபாக்யாய நமஹ சஹஸ்ரபுஜே நமஹ.

ஈஸ்வராய நமஹ, பரமாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, பலவதே நமஹ, சுக்ராய நமஹ, நித்யாய நமஹ, அனீஷாய நமஹ, சுத்தாத்மனே நமஹ, சுத்தாய நமஹ, மானாய நமஹ, கதயே நமஹ, ஹவிஷே நமஹ, ப்ராஸாதாய நமஹ, பலாய நமஹ, தர்பாய நமஹ, தர்பணாய நமஹ, ஹவ்யாய நமஹ, இந்திரஜிதே நமஹ, வேதகாராய நமஹ, சூத்ரகாராய நமஹ, விதுஷே நமஹ, பரமர்தனாய நமஹ, மகாமேகநிவாசினே நமஹ, மகாகோராய நமஹ, வஷினே நமஹ, கராய நமஹ, அக்னிஜ்வாலாய நமஹ, மகாஜ்வாலாய நமஹ, பரிதூமாவ்ருதாய நமஹ, ரவயே நமஹ, திஷணாய நமஹ, சங்கராய நமஹ, அனித்யாய நமஹ, வர்ச்சஸ்வினே நமஹ, தூம்ரலோச்சனாய நமஹ, நீலாய நமஹ, அங்கலுப்தாய நமஹ, சோபனாய நமஹ, நரவிக்ரஹாய நமஹ, ஸ்வஸ்தி நமஹ, ஸ்வஸ்திஸ்வபாவாய நமஹ, போகினே நமஹ, போககராய நமஹ, லகவே நமஹ, உத்சங்காய நமஹ, மகாங்காய நமஹ, மகாபர்காய நமஹ, பிரதாபவதே நமஹ, கிருஷ்ணவர்ணாய நமஹ, சுவர்ணாய நமஹ, இந்திரியாய நமஹ, சர்வவர்ணிகாய நமஹ, மகாபாதாய நமஹ, மகாஹஸ்தாய நமஹ, மகாகாயாய நமஹ, மகாயசசே நமஹ, மகாமூர்த்னே நமஹ, மகாமாத்ராய நமஹ, மகாமித்ராய நமஹ, நகாலயாய நமஹ,

சர்வாஷயாய நமஹ, சர்வசாரிணே நமஹ, பிராணேஷாய நமஹ, பிராணீநாம் பத்யே நமஹ, தேவதேவாய நமஹ, சுகோத்சிக்தாய

நமஹ. கிரிசம்ஷயாய நமஹ. குலஹாரிணே நமஹ. குலாகர்த்ரே நமஹ. பஹுவித்தாய நமஹ. பஹுப்ரஜாய நமஹ. பிராணேஷாய நமஹ. பந்தக்யை நமஹ. விருக்ஷாய நமஹ. நகுலாய நமஹ. அத்ரிகாய நமஹ. ஹ்ரஸ்வக்ரீவாய நமஹ. மஹாஜானவே நமஹ. அலோலாய நமஹ. மஹௌஷதயே நமஹ.

சுரமகேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவாத்மனே நமஹ, ஸ்வயம்பவாய நமஹ, உத்கதாய நமஹ, த்ரிக்ரமாய நமஹ.

ராமாயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, நிராமாய நமஹ, சர்வசாதனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, ஹரிணாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசாய நமஹ, ஸ்தாவராணாம் பத்யே நமஹ, நியதேந்திரியவர்த்தனாய நமஹ, சித்தார்த்தாய நமஹ, சர்வபூதார்த்தாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, சத்யாய நமஹ, சுசிவ்ரதாய நமஹ, வ்ரதாதிபாய நமஹ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி மந்திர அக்ஷராதி த்ரிசதி நாமாவளி. ஓம் ஓம்கார ரூபாய நம. ஓம் ஓம்கார கிரககற்பூர தீபகாய நம. ஓம் ஓம்கார சைல பஞ்சாஸ்யாய நம. ஓம் ஓம்கார சுமஹத்பதாய நம. ஓம் ஓம்கார பஞ்சர சுகாய நம. ஓம் ஓம்காரோத்யான கோகிலாய நம. ஓம் ஓம்கார வனமாயூராய நம. ஓம் ஓம்கார கமலாகராய நம. ஓம் ஓம்கார கூட்டநிலையாய நம. ஓம் ஓம்கார தருபல்லவாய நம. ஓம் ஓம்கார சக்கரமத்யஸ்தாய நம. ஓம் ஓம்காரேஸ்வர பூஜிதாய நம. ஓம் ஓம்கார பதசம்பேத்யாய நம. ஓம் நந்தீஷாய நம. ஓம் நந்திவாகனாய நம. ஓம் நாராயணாய நம. ஓம் நராதாராய நம. ஓம் நாரீமானசமோகனாய நம. ஓம் நாந்தீ ஸ்ராத்தப்ரியாய நம. ஓம் நாட்யதத்பராய நம. ஓம் நாரதப்ரியாய நம. ஓம் நானாசாஸ்திர ரகஸ்யஜ்ஞாய நம. ஓம் நதீபுலினசம்ஸ்திதாய நம. ஓம் நம்ராய நம. ஓம் நம்ரப்ரியாய நம. ஓம் நாகபூஷணாய நம. ஓம் மோகினி பிரியாய நம. ஓம் மகாமான்யாய நம. ஓம் மகாதேவாய நம. ஓம் மகாதாண்டவ பண்டிதாய நம. ஓம் மாதவாய நம. ஓம் மதுராலாபாய நம. ஓம் மீனாட்சி நாயகாய நம. ஓம் முனஜே நம. ஓம் மதுபுஷ்பப்ரியாய நம. ஓம் மானினே நம. ஓம் மானனீயாய நம. ஓம் மதிப்ரியாய.

ஓம் வித்யாதாராய நமஹ, ஓம் மனப்ரியாய நமஹ, ஓம் வசந்த புஷ்ப ருச்சிரமாலா அலங்கிருத மூர்த்தஜாய நமஹ, ஓம் வித்வத் பிரியாய நமஹ, ஓம் வீதிஹோத்ராய நமஹ, ஓம் விஸ்வாமித்ர வரப்ரதாய நமஹ.

ஓம் மூலாதாராதிசக்கரஸ்தாய நமஹ. ஓம் மகாதேவி மனோகராய நமஹ. ஓம் மாதவார்ச்சித பாதாப்ஜாய நமஹ. ஓம் மாக்ய புஷ்பார்ச்சன பிரியாய நமஹ. ஓம் மன்மதாந்தகராய நமஹ. ஓம் மித்ரமஹாமண்டல சம்ஸ்திதாய நமஹ. ஓம் மித்ரப்ரியாய நமஹ. ஓம் மித்ரதந்தஹராய நமஹ. ஓம் மங்களவர்தனாய நமஹ. ஓம் மன்மதானேக திக்காரிலாவண்யாஞ்சித விக்ரஹாய நமஹ. ஓம் மித்ரந்த

ஓம் தன்வீ சகாயாய நமஹ. ஓம் த்ரைலோக்ய மோகனாஸ்திர கலாமயாய நமஹ. ஓம் த்ரிகால ஞான சம்பன்னாய நமஹ. ஓம் த்ரிகால ஞானதாயகாய நமஹ. ஓம் த்ரயீணு புண சம்சேவியாய நமஹ. ஓம் த்ரிசக்தி பரிசேவிதாய நமஹ. ஓம் த்ரிநேத்ராய நமஹ. ஓம் தீர்த்தபலதாய நமஹ. ஓம் தந்திரமார்க்க பிரவர்த்தகாய நமஹ. ஓம் த்ரித்திப்ரதாய நமஹ. ஓம் தந்திரயந்திரமந்திரதத்பரசேவிதாய நமஹ. ஓம் த்ரயீசிகாமயாய நமஹ. ஓம் யக்ஷகிந்நராத் அமரார்ச்சிதாய நமஹ. ஓம் யமபாதஹராய நமஹ. ஓம் யஜ்ஞநாயகாய நமஹ. ஓம் யஜ்ஞமூர்த்திபிருதே நமஹ. ஓம் யஜ்ஞேஷாய நமஹ. ஓம் யஜ்ஞகர்த்ரே நமஹ. ஓம் யஜ்ஞவிக்னவிநாசன.

ஓம் ஹரிப்பிரியாய நமஹ, ஓம் ஹவிஷ்யாசனாய நமஹ, ஓம் ஹரிமானச கோசராய நமஹ, ஓம் ஹராய நமஹ, ஓம் ஹர்ஷப்ரதாய நமஹ, ஓம் ஹாலாஹல போஜன தத்பராய நமஹ, ஓம் ஹரித்வஜ சமாராத்யாய நமஹ, ஓம் ஹரிப்ரஹ்மேந்திர பூஜிதாய நமஹ, ஓம் ஹாரீத வரதாய நமஹ, ஓம் ஹாசஜித ராட்சச சம்ஹதஜய நமஹ, ஓம் ஹுத்புண்டரீக நிலையாய நமஹ, ஓம் ஹதபக்த விபத்கணாய நமஹ, ஓம் மேரு சைல கிருதாவாசாய நமஹ, ஓம் மந்திரணீபரி சேவிதாய நமஹ, ஓம் மந்திரஜாய நமஹ, ஓம் மந்திரதத்வார்த்த பரிஜானினே நமஹ, ஓம் மதாலசாய நமஹ, ஓம் மகாதேவி சமாராத்ய திவ்ய பாதுகரஞ்சிதாய நமஹ, ஓம் மந்திராத்மகாய நமஹ, ஓம் மந்திரமயாய நமஹ, ஓம் மகாலட்சுமி சமர்ச்சிதாய நமஹ, ஓம் மகாபூதமயாய நமஹ.

ஓம் த்ருவசம்பூஜிதாய நமஹ. ஓம் தாத்ரீநாத பக்தவரப்ரதாய நமஹ. ஓம் தியானகம்யாய நமஹ. ஓம் தியானநிஷ்ட

சாங்கியசம்யுதாய நமஹ. ஓம் ஞானமுத்ராஞ்சிதகராய நமஹ. ஓம் ஞானமந்திரகதம்பகாய நமஹ. ஓம் ஞானவைராக்யசம்பன்னவரதாய நமஹ. ஓம் ப்ரகிருதிப்ரியாய நமஹ. ஓம் பத்மாசனசமாராத்யாய நமஹ. ஓம் பத்மபத்ராய தேக்ஷணாய நமஹ. ஓம் பரஞ்சோதிஷே நமஹ. ஓம் பரந்தாம்னே நமஹ. ஓம் பிரதானபுருஷாய நமஹ. ஓம் பரஸ்மை நமஹ. ஓம் ப்ராவிருத்விவர்தனாய நமஹ. ஓம் ப்ராவிருண்யதயே நமஹ. ஓம் ப்ராவிருத்ககேஸ்வராய.

ஓம் யாத்தாயாத்தாதிரஹிதாய நமஹ. ஓம் யதி தர்மபராயணாய நமஹ. ஓம் யாதோநிதயே நமஹ. ஓம் யாதவேந்திராய நமஹ. ஓம் யக்ஷகன்னரசேவிதாய நமஹ. ஓம் சந்தோமயாய நமஹ. ஓம் க்ஷத்ரபதயே நமஹ. ஓம் க்ஷத்ரபாலனதத்பராய நமஹ. ஓம் சந்தசாஸ்திராதி நிபுணாய நமஹ. ஓம் சாந்தோக்ய பரிபூஜிதாய நமஹ. ஓம் சின்னாப்ரியாய நமஹ. ஓம் க்ஷத்ரஹஸ்தாய நமஹ. ஓம் சின்ன

ஓம் சாத்தியமான மகாபூத பஞ்சகாய நம, ஓம் சுவாது தத்பராய நம, ஓம் சுராராத்யாய நம, ஓம் சுரபதஜே நம, ஓம் சுந்தராய நம, ஓம் சுந்தரீ பிரியாய நம, ஓம் சுமுகாய நம, ஓம் சுபகாய நம, ஓம் சௌமியாய நம, ஓம் சித்த மார்க்க பிரவர்த்தகாய நம, ஓம் சர்வசாஸ்திர ரகசிய ஜ்ஞாய நம, ஓம் சர்வசாஸ்திர ரகசிய ஜ்ஞாய நம, ஓம் சோமாய நம, ஓம் சோமவிபூஷணாய நம, ஓம் ஹாடகாபஜடாஜூடாய நம, ஓம் ஹாடகாய நம, ஓம் ஹாடக பிரியாய நம, ஓம் ஹரித்ரா குங்குமோபேத திவ்யகந்த பிரியாய நம, ஓம் ஹரஜே நம, ஓம் ஹாடகாபரணோபேத ருத்ராட்சகிருத பூஷணாய.

0: ஓம் ஹாராஜித மகாபக்த சுரநாத மனோகராஜ நம. ஓம் ஹேமாம்புஜ சமாசீனாய நம. ஓம் இது ஸ்ரீ மேதாதிக்ஷணாமூர்த்தே மந்த்ராட்சராதிம த்ரிஷதீநாமானி சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ சிவமயம்.
1: ஓம் நமஃ சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Kanvashaka, Adhyayam 3.
2: Atha Tritiyodhyayah
3: Om Samidhagnindu Vasyata Ghatirbo Odhayata Tithim Asmin Havyaju Hotana Susamidhaya Shochishe E Ghritanti Vranju Hotana அக்னயே ஜாதவே ஏதிசே தந்த்வா ஆசமித்பீரங்கிரோ க்ருதேனா வர்தயாமசி ப்ருஹச்சோ ஓசாய விஷ்த்யா உபத்வாக்னே ஹவிஷ்மாதீர் க்ருதாசீர்யந்து ஹர்யதா ஜுஷஸ்வா சமிதோ மம பூர்புவஸ்வர்த்யௌரீவ பூம்னா பூமிரிவ வரிம்னா தஸ்யாஸ்தே ப்ருத்விதேவயஜனி ப்ருஷ்டே க்னிமன்னாதமன்னாத்யாயாதாதே ஆயங்கோ ஃப்ருஷ்ணீரக்ரமீதசாதன்மாதரம் புரஹ பிதரஞ்ச ப்ரயன்ஸ்வாஹ அந்தஶ்சாரதிரோசனாஸ்ய ப்ராணாதாபானதி வ்யக்ஹ்யன்மஹிஷோ திவம் த்ரிக்ஞாஷத்தாமவிராஜதி வாக்பாதங்காயாதீயதே பிரதிவஸ்தோரஹத்யுபிஹ அக்னிஜ்யோதிஷந்த்வா வாயுமதீம் ப்ராணவாதீம் ஸ்வர்க்யா அக்யஸ்வர்க்யாயோபாததாமி பாஸ்வாதீம் அக்னிர்ஜ்யோதிர்ஜ்யோதிரக்னிஸ்வாஹா சூர்யஜ்யோதிஷந்த்வா வாயுமதீம் ப்ராணவாதீம் ஸ்வர்க்யா அக்யஸ்வர்க்யாயோபாததாமி பாஸ்வாதீம் சூரியோ ஜோதிர்ஜோதிஸ்வாஹா சஜூர்தேவேன சவித்ரா சஜூராத்யேந்திராவத்யா ஜுஷானோ அக்னிர்வேது ஸ்வாஹா சஜூர்தேவேன சவித்ரா சஜூருஷசேந்திராவத்யா ஜுஷான சூரியோ வேது ஸ்வாஹா இஹ புஷ்டிம் புஷ்டிபதிர்தத்விஹ ப்ரஜாக்யே ராமயது ப்ரஜாபாதி.

ஆயுர்மே தர்ப்பயத தர்ப்பயதமா பிராணம் மே தர்ப்பயத தர்ப்பயதமா பானம் மே தர்ப்பயத தர்ப்பயதமா தியானம் மே தர்ப்பயத தர்ப்பயதமா சக்ஷர் மே தர்ப்பயத தர்ப்பயதமா ஸ்ரோத்ரம் மே தர்ப்பயத தர்ப்பயதமா மனோ மே தர்ப்பயத தர்ப்பயதமா வாசம் மே தர்ப்பயத தர்ப்பயதமாத்மானம் மே தர்ப்பயத

0: பாவாபாவ வினிர்முக்தம் ஆத்யந்த ரஹிதம் பிரியே. யூனோ ஓ மை டியர், பட் த நேச்சர் ஆஃப் த யூனோ அந்தராத்மா, மை அந்தராத்மா மகேஸ்வரா, தட் நேச்சர் ஆஃப் தட் சோல் பரமாத்மா இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். நோ, ஹீ சேஸ் தட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஆர் சீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். யூனோ, ஹீ ஹிம்செல்ஃப் அட்மிட்ஸ் தட் ஹீ இஸ் நாட் பரமாத்மா. And then he goes on to say that the nature of that Paramatma is different. And then it is without duality. It is one without a second. No, without duality means it's not Advaitam. It's not Mayavada philosophy. Mahadeva is one without a second. That's what it means. He doesn't have, you know, any equal, or he doesn't have anything greater than him. So he is one without a second. Eko Rudro Nadvithiyaya. And then it is without beginning or end. So which is what is told in the Kaivalya Upanishad. Tam adi madhya anta vihinamekam vibhum chidananda rupam arupam adbhutam. He is without beginning and end. He is called as Ananta. Ananta is one of the names in the Atharvashiras Upanishad. Told in the Atharvashiras Upanishad for Lord Shiva. He is infinite. He appeared as an agnistamba, infinite agnistamba, you know, to destroy the ahankara of Brahma and Vishnu. Anadhyantam adhyam param tattvam artham Shiva Bhujangam, second verse. Anadhyantam adhyam, anadi, you are infinite. And then shuddha sambit prabhalabam paranandaika sundaram rupam aishwaram atmaikya gamyam geeta su kirtitam ityakarnya vacho devi devasyamita தேஜசா சங்கமானாக வாக்கியேஷு பரஸ்பர விரோதிஷு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பியோர் கான்ஷியஸ்னஸ், சுத்தா. சுத்தா மீன்ஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி பியோர், நாட் ஈவன் அ டின்ச் ஆஃப் டர்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் மகாதேவா. ஹீ இஸ் நித்யா அண்ட் சுத்தா. ஃப்ரம் த பிளேட் ஆஃப் அ கிராஸ் டில் விஷ்ணு அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் அசுத்தா, பட் மகாதேவா இஸ் சுத்தா. சுத்த ஸ்பட்டிக சங்காஷம் த்ரிநேத்ரம் பஞ்சவக்த்ரகம். சுத்த ஸ்பட்டிக சங்காஷம், ஹீஸ் கேம்ஃபர் ஒயிட் கோல்டன் இன் காம்ப்ளெக்ஷன். சுத்தா, பியூர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ஹேர் இஸ் ஆ யூனோ அண்ட் ஹீ ஹேஸ் தட் கேம்ஃபர் ஒயிட் காம்ப்ளெக்ஷன் ஒரு கோல்டன் காம்ப்ளெக்ஷன். அண்ட் தென் பரானந்தம், இட் கிவ்ஸ் த ஹையஸ்ட் பிளஷர். த இஃப் யூ வாண்ட் த ஹையஸ்ட் பிளஷர், யூ ஹாவ் டு கோ டு சரண்டர் டு மகாதேவா. Told in Bhagavad Gita also, 1861-1862. We'll be seeing that verses in the coming days again. And then it is told, whatever has been, you know, about Lord Shiva is told in this Bhagavad Gita. Swayam chet paramanandam avangam avangam anasagocharam katam gita bodhayati iti me chindi samshayam. It is told in the Gita. This is what is told. And that's why I said, yesterday I quoted a verse also, that Krishna says, you know, there is no point in worshipping me and casting aside Maheshwara. And even if you worship me for crores and crores of years with faith, you can never get mukti by casting aside Maheshwara. Because Maheshwara is the tatparyam of everything. Bhakti to Vishnu in course of time leads you to Lord Shiva. But bhakti to Vishnu and then engaging in Shiva Dvesham will lead you to eternal hell only. So in course of time, Vishnu will lead you to Mahadeva only. And then Mahadeva Bhakti, Shiva Bhakti alone will lead you to liberation. Dvidha tatak paraksakshi nirguno nishkalakshivaha. And then he goes on to explain in detail. Aparak panchavaktrokam dvidha tasyapi samsthitaha panchavaktram. Very, very important point to be noted. So I'll be expanding on this panchavaktram in detail after this. Samvadam between Lakshmi and Narayana ends. I'll be giving pramanam. So pancha vaktra means, pancha means five. And then vaktra means face. So pancha vaktra means five-faced. Five-faced Maheshwara. Panchasya, panchanana, pancha vaktra. All these mean five-faced. Oh, five-faced personality. Shabdhartha bhedato vachyo yatatmaham Maheshwaraha Geetanam vakya rupena yenniruchi நென்னிருச்சித்யதே திருடா யதாப்யாச பராதீனோ பஞ்சவக்த்ர மகேஸ்வரோ. ஸோ தாத்பரியம் இஸ் தட் ஃபைவ் ஃபேஸ்ட் மகேஸ்வரா ஃபார் திஸ் கீதா. ஸோ தட் இஸ் த அல்டிமேட் ஹீ இஸ் த அல்டிமேட் தாத்பரியம். அண்ட் தட் இஸ் தட் மகேஸ்வரா ஐ எம் மெடிடேட்டிங் இன் மை ஹார்ட் ஆல்சோ. அண்ட் தென் ஹி கோஸ் ஆன் டு சே த டிவைன் ஃபார்ம் ஆஃப் கீதா. ಶೃಣು ಸುಶ್ರೋಣಿ ವಕ್ಷ್ಯಾಮಿ ಗೀತಾಸು ಸ್ಥಿತಿಮಾತ್ಮನಃ ವಕ್ತ್ರಾಣಿ ಪಂಚಜಾನೀಹಿ ಪಂಚಾಧ್ಯಾಯಾನ್ ಅನುಕ್ರಮಾತ್. ಐ ವಿಲ್ ಟೆಲ್ ಯು ವಾಟ್ ಇಸ್ ದ ಎಸೆನ್ಸ್, ವಾಟ್ ಇಸ್ ದ ಫರ್ಮ್, ಯು ನೋ ವಾಟ್ ಇಸ್ ಮೈ ಫರ್ಮ್ ಬಿಲೀಫ್ ಇನ್ ದ ಗೀತಾ. ನಾರಾಯಣ ಸೇಸ್ ಟು ಲಕ್ಷ್ಮಿ, ಆ್ಯಂಡ್ ದನ್ ಹೀ ಸೇಸ್ ವಕ್ತ್ರಾಣಿ ಪಂಚಜಾನೀಹಿ, ದ ಫೈವ್ ಫೇಸಸ್ ಪಂಚ, ದ ಫೈವ್ ಫೇಸಸ್ ಸದ್ಯೋಜಾತ ವಾಮದೇವ ಅಘೋರ ತತ್ಪುರುಷ ಈಶಾನ. ದೀಸ್ ಮಂತ್ರಾಸ್ ಆಲ್ಸೋ ಕಮ್ ಇನ್ ದ ಉಪನಿಷತ್ಸ್. ಐಲ್ ಬಿ reciting those, you know, coming in the next 10 minutes. So the five faces are the five chapters in order. The first five chapters of Bhagavad Gita is the five faces of Lord Shiva. Dashadhyaya bhujaschaika udaram dvau padam bhuje. The next 10 chapters, totally 18 chapters are there, right? So next 10 chapters are the 10 hands of Maheshwara. Gangadharam dashabhujam dashabhujam, 10-handed Mahadeva. Dashadhyaya bhujaschaika udaram, you know, bhuja, that is 10 hands, are the next 10, the next 10 chapters identify the 10 hands of Lord Shiva. Eka udaram, the stomach of Lord Shiva, is the 16th chapter. And dvau padam bhuje, the feet of Lord Shiva, are the 17th and the 18th chapters. So this is the firm, this is my firm belief in Gita, Narayana says to Lakshmi. And this form is beautifully described as the Maheshwara Swarupam, divine form, for which I'll be giving pramanams. You know, because some people will come and running, you know, will come running and say, oh, okay, now how can you say this is the form of Lord Shiva? We'll be seeing that now. Various Garuda Puranam, Vishnu Dharmottara Puranam, Srimad Bhagavatam, Narada Puranam, Padma Puranam, Brahmanda Puranam, all of them attest that. So we'll be seeing that. So this is the form, this is that, this is my firm belief in Gita, this is that form. The five faces are the five chapters, the next 10 hands are the 10, next 10 chapters, 16th chapter is the udara, that is stomach, and 17th and 18th chapter are the feet of Lord Shiva. So the Bhagavad Gita itself is Shiva Swarupam. 18 is also, aligns with Lord Shiva, 5 also aligns with Lord Shiva. So 18, if you see 18 chapters in Bhagavad Gita, the war was fought for 18 days. And we know the personality who actually played the real role in the war. Who was the hero of the Mahabharata war? It was Lord Shiva, not Krishna or Arjuna. We saw that. Drona Parva playlist is available in my channel. One can check it out for new people. So he is that personality. So 18 days. War was conducted in 18. No, war was conducted for 18 days. Tatparyam is Lord Shiva. Lord Shiva is that hero. And then 18, if you see here, also 18 chapters of Bhagavad Gita. So that is aligns with that Panchamukha Swarupa of Lord Shiva. Now Mahabharata also contains 18 adhyayams. So 18 is a very significant number, and that aligns only with Lord Shiva. And then Evam Ashtadasha Adhyaya Vangmayi Murti Raishwari Vigneya Jnana Matrena Mahapataka Nashini Atodhyayam Tadardam va shlokamardadam tadartakam abhyasyati sumedayat susharmeva samuchyate. You know, just by thinking that, you know, reading Bhagavad Gita, thinking that it is actually Shiva Swarupam, not doing Shiva Dvesham. You know, that's very, very important. Narayana says that. So thinking that Bhagavad Gita is Shiva Swarupam and the Shiva Tatparyam is Lord Shiva, and then engaging in reading Bhagavad Gita, all the sins will be destroyed, O Lakshmi. Narayana says that. And then he is fit for attaining liberation, which means attaining, going back to Lord Shiva, Parakailasha. Tatparyam is Lord Shiva, right? So, you know, it is attaining Mahadeva is what is liberation.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: வினிவேதனம். இதப்பூர்வம் அஸ்மாபிஹ கவிகுலகுருணா விரச்சிதே ரகுவம்ச மேகதூத காவியே மல்லிநாதவியாக்கியாசஹிதே சிடி ரூபேண பிரகாசிதே சஹ்ருதயானாம் விதுஷாம் தானி பிராபிதானி அமூல்யம் சஹ்ருதயானாம் சப்யானாம் ஆதரோபி லப்தஹ இதி சானந்தம் வினிவேதயாமஹ. அதுனா மகாகவேஹே காளிதாசஸ்ய அபரம் காவியம் குமாரசம்பவம் வியாக்கியாசஹிதம் பிரகாசயிஷ்யாமஹ இதி சமோதம் வினிவேதயாமஹ. அத்ரச காவியே சதீதேவியாக அபராவதாரபூதாயாக பார்வத்தியாக நகாதிராஜஸ்ய ஹிமவதஹ புத்ரித்வேன பிரபவஹ நாரதோபதேசேன தத்ரைவ தபஹ குர்வாணஸ்ய மகேஸ்வரஸ்ய சதாசிவஸ்ய பரிசர்யா காமதஹனம் பார்வத்யாஹ தபசா பிரசன்னேன சதாசிவேன பரிணயஹ சம்போகவர்ணனம் ஸ்கந்தஸ்ய உற்பத்திஹ தேவதானாம் பிரார்த்தனயா ஸ்கந்தேன சங்கிராமே தாரகாசுர சம்ஹாரஹ இதி கதா சப்ததசசு சர்கேஷு உபநிபத்தா. பௌராணிகீ கதேயம் காவியமரியாதாம் அனுஸ்ருத்ய தத்ர தத்ர விபரிணமய்ய சுமனோஹரயா சரலயாச்ச சைல்யா உபவர்ணிதா. யத்யபி சம்போகவர்ணனம் காவியசாஸ்திரமரியாதாயாஹ விருத்தம் அதாபி கவிசக்தி திரஸ்கிருதத்வேன ந தத்தோஷாய அபிச்ச சம்போகவர்ணனம் இதம் பிரகிருதோபயோகிச்ச. தேவதாபிஹ் கிருதஹ சம்போக விகாதஹ ஸ்யுதஸ்ய ரேதஸஹ அக்னினா தாரணம் அசக்தேன அக்னினா கங்காயாம் ரேதஹ பிரக்ஷேபஹ சரவணே ஸ்கந்தஸ்ய உற்பத்திஹ ஷட் கிருத்திகாபிஹ ஸ்தன்யதானம் ஸ்கந்தஸ்ய ஷடானனஸ்ய ஸ்தன்ய கிரஹணம் அனந்தரம் ஸ்கந்தஸ்ய பித்ருப்யாம் ஸ்வீகாரஹ இதி கதாயாஹ சம்போக வர்ணனமிதம் அத்யந்தோபயோகி சம்பன்னமிதி காளிதாசேன வர்ணனம் இதம் பிரஸ்துதம். உபமா காளிதாசஸ்ய இதி சூக்தி மனுசுருத்ய அத்ராபி காவியே சுருச்சிராணாம் மனோஹராணாம் உபமாலங்காராணாம் சன்னிவேசஹ துஷ்யதே. அதாபி சந்தர்ப்பானுசாரம் அன்யேஷாமபி அலங்காராணாம் சன்னிவேசஹ துஷ்யதே. வ்யங்கியமரியாதையா காவியமிதம் ஹிதம் போதயதி. ஆதி தம்பத்யோ சிவபார்வத்யோ சரித வர்ணனேன படனேன ஸ்ரவணேன வா சத்யஹ பரநிர்வுத்திஹி சிவேதர க்ஷதிஷ்ய பவதீதி ந அதிசயோக்திஹி. இதமபி காவியம் கோலாச்சலவாசினா மல்லிநாதசூரிணா சஞ்சீவனீநாம்னா வியாக்கியாதம். மல்லிநாதசூரிணா ஆதிதஹ சர்காஷ்டகமேவ வியாக்கியாதம். சிஷ்டம் சர்கஜாதம் சீதாராமசாஸ்திரி மகோதயைஹி வியாக்கியாதம். ஏதஸ்ய காரணம் ந வித்மஹ. யத்யபி சாஸ்திரி மகோதயானாம் வியாக்கியா மல்லிநாதவியாக்கியயா துலாம்நாதிரோஹதி அதாபி மல்லிநாதவியாக்கியாம் அனுஸ்ருத்யைவ ப்ரவருத்தா இயம் வியாக்கியா. அத்ராபி வைதிகானி பௌராணிகானி ச ஆக்யானகானி பிரஸ்துதானி. ஜோதிஷாதி சாஸ்திரியாணி பிரமாணானி யதாவசரம் பிரதிபாதிதானி. நிகண்டு பிராமாண்யம் ச பிரதர்ஷிதம். ததேதத் மகாகாவியம் அதுனா சாந்திரத்வனி முத்ரிகா சிடி ரூபேண விபரிணமய்ய சஹ்ருதயேப்யஹ ப்ராபயிஷ்யதே அமூல்யம். ததஸ்மின் மஹதி காரியே ஆர்த்திக ரூபேண சஹகிருதானாம் ஸ்ரீ பி வெங்கடேஸ்வர்லு ஸ்ரீ ஸ்ரீனிராஜு ஸ்ரீ ஜே ஏ சௌதரி மகாபாகானாம் ஹார்தம் கார்த்தக்யம் வினிவேதயாமி. ஏவம் காரியஸ்யாஸ்ய நிரீக்ஷகயோ ஸ்ரீ சமுத்ரால ஸ்ரீனிவாசாச்சாரியுலு ஏவம் டாக்டர் வி யஜ்ஞராமுலு மகாபாகயோ பரஸ்யதம் பிரணாமாஹ. வியாக்கியா படித்ரூணாம் டாக்டர் கே நீலகண்டம் ஸ்ரீ என்சிடி ஆச்சாரியுலு டாக்டர் கேசிராஜு வெங்கட சந்திரசேகர் டாக்டர் டி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மகோதயேப்யஹ சுபாஷம்சனானி. ஸ்லோக படித்துஹ ஸ்ரீ வி ஆதித்யஸ்ய யந்திர நிர்வாககஸ்ய ஸ்ரீ அசோக் ரெட்டி மகோதயஸ்ய ச சுபாசிஷஹ. சஹ்ருதயாஹ காரியமிதம் ஆத்ருத்ய அஸ்மான் ப்ரோத்ஸாஹயந்து இத்யாஷாஸ்மஹே. க்ரந்தாந்தராணாம் சீடீகரணே லக்ஷ்மீசநாத ஸ்ரீனிவாசஹ சக்திம் ப்ரததாது இதி ப்ரார்த்தயாமஹே. இத்தம் பவதீயஹ கே அரவிந்தராயஹ.
2: ஓம் நமஃ சிவாய.
3: You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ఓం నమః శివాయ.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு அங்கை கொடுமலர். பாடியிருப்பவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: பிரமபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், பூந்தராய், சிறபுரம், புரவம், சண்பை, காழி, கொச்சைவயம், கழுமலம் எனும் 12 திருப்பெயர்களைக் கொண்ட திருத்தலம் சீகாழி என்பர். வெவ்வேறு தனித்தனி தலங்களாக அமைந்த இத்திருத்தலங்களை சீகாழி என்று ஒரே திருப்பெயராக இன்று அழைத்து வருகிறோம். ஒவ்வொரு திருப்பெயர்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. இவற்றுள் பிரம்மபுரம் என்பது பிரம்மாவால் பூசிக்க பெற்றது என்பதாம். இறைவர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவி திருநிலை நாயகி. பேரூழிக் காலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பிரணவத்தோணியில் பெரிய நாயகியுடன் எழுந்தருளிய பெருமானார் விற்றிருக்கும் இடம் திருத்தோணிபுரம். அற்புதமான விமானம் இச்சிகர தரிசனம் சிவமாம் பெருவாழ்வு தரும். இங்கே எழுந்தருளியுள்ள இறைவர் உருவத் திருமேனியில் அமைந்த திருக்கரங்களில் மான், மழு முதலிய கருவிகள் இல்லை. தாருகாவனத்து இருடிகள் இவற்றை ஏவுவதற்கு முன்னமே கோயில் கொண்ட முதல்வரியும் முக்கண்மூர்த்தி. அடுத்த மேற்கட்டில் ஆபதோத்தாரணர் வடுகர சட்டைநாதர் என்று போற்ற பெறும் மூர்த்தி எழுந்தருளியுள்ளார். இவரது வழிபாட்டிற்கு செல்லும் ஆண்கள் சட்டை அணியலாகாது, மகளிர் பூச்சூடி செல்லலாகாது என்பது சம்பிரதாயம். சட்டைநாத பெருமான் சன்னிதானத்தில் இருந்து கீழ் நோக்கி அடுக்கு அடுக்காக செல்லும் சாளர வழியை உற்று நோக்க பத்திரலிங்கங்கள் அமைந்திருக்க காணலாம். அடுத்த வெளிப்பிரகாரத்தில் அஷ்டபைரவர்களுக்குரிய தனி ஆலயம் உள்ளது. ஆலய ஈசானத்துக்கில் அமைந்திருப்பது பிரம்ம தீர்த்தம் சிவபாத இருதயர். இத்தீர்த்தம் ஆடி நீருள் மூழ்கி அகமர்ஷண மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையார், அம்மே அப்பா என்று திருத்தோணிபுர சிகரம் பார்த்து அழ ஞானப்பால் புகட்ட அம்மையப்பர் எழுந்தருளியதும் பிள்ளையார் தந்தையார் சிறு கோல் கொண்டு ஒச்சு யார் தந்த பாலை உண்டாய் என்ற பொழுது செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகத்தை அருளியதும் இத்தீர்த்தக்கரையில்தான். சீகாழிக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைத்து அண்ணாலார் அடி பரவி நின்ற வரலாறு நெஞ்சை நெகிழ்விப்பதாம். ஞானசம்பந்த பிள்ளையார் அவதரித்த பதி என்று மிதித்தற்கு அஞ்சி நகர்ப்புறத்தை இருந்த சுந்தரர் பெருமான் பாடிச் சென்றதும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. கழுமல நகரில் காட்சி கொடுத்தும் என்ற தொடர் மணிவாசகப் பெருமான் அருளியது. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளி ஆவுடை பிள்ளையாரது திருப்பதிகங்களில் யாழில் இட்டு வாசித்து அவருடன் இருக்கும் பெருமை பெற்று திகழ்ந்த வரலாறு கூர்ந்து நோக்க வேண்டிய ஒன்று ஆம். மேலும் இத்திருத்தலத்தில்தான் காளி கணநாத நாயனார் அவதரித்து அருட்தொண்டாற்றி பேறு பெற்றார். பட்டினத்தடிகள் அருணகிரிநாதர் அருளிய அருட்பாடல்கள் அற்புதமானவை. முத்துத்தாண்டவராயர் பாடிய சீகாழி தலபுராணம் அரிய பல செய்திகளைத் தரும் நன்னூல். சீகாழி சிற்றம்பல நாடிகள் காளி கண்ணுடைய பிள்ளை போன்ற அருளாளர்களோடு தொடர்புடைய பதி சீகாழி. பக்குவ ஆன்மாக்களுக்கு ஞானோபதேசம் அருளவல்ல குருவடிவம் தோணியப்பர், இலிங்க வடிவம் பிரம்மபுரீசர், சங்கம வடிவம் சட்டைநாதர். குரு லிங்க சங்கம வழிபாட்டு திருமேனிகள் அருள்பாலிக்கும் ஒப்புயர்வற்ற ஒரே திருத்தலம் சீகாழிப்பதி. அம்மையப்பர் ஆலயத்திற்கு நடுவனதாக ஞானசம்பந்த பிள்ளையார் ஆலயம் அமைந்திருப்பது சோமாஸ்கந்தமூர்த்தத்தை நினைவுபடுத்தும் என்பர். உய்ய வந்தாள் இராச விச்சாதரி என்ற அம்மையார் இசை பாடுவதில் வல்லவர். இவரே திருஞானசம்பந்த பெருமானது திருமேனி அமைத்து வழிபாட்டிற்கு உதவினர் என்பது வரலாறு. ஞானசம்பந்த பிள்ளையார்க்கு நிவேதிக்கும் பால் திருப்பாற்போனகம் என்றும் சம்பந்தப் பெருமானையே திருநட்டப் பெருமான் என்றும் போற்றுவது கல்வெட்டுச் செய்திகள். இத்திருக்கோயில் திருக்கைக் கொட்டியில் திருமுறைகள் பூசிக்கப்பெற்ற செய்தி தேனினும் இனிய தீஞ்சுவைச் செய்தி. பல்லுயிரும் களிகூற தம் பாடல் பரமர்பார் செல்லும் முறை பெறுவதற்கு திருச்செவியைச் சிறப்பித்து என்ற செக்கிழார் பெருமான் திருவாக்கு. உலக உயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் பெறுதப் பொருட்டே பாடல் பரமனார் திருச்செவியில் சென்று சேர திருச்செவியைச் சிறப்பித்து தோடுடைய செவியன் என்று அருளினார் என்பது வரலாறு. பதிகப்பலன் தொல்வினை தீர்தல் பண் நட்டபாடை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத பாட்டாக ருக்வேத க்ரம பாட்டாக.

0: ஸ்வஸ்தய இதி ஸ்வஸ்தயே ஓம்
1: ஓம் வாயவாயாஹி வாயோ இதி வாயோ ஆயாஹி யாஹி தரிசதா.

அசனாய நமஹ, கம்பீரரோஷாய நமஹ, கம்பீராய நமஹ, கம்பீரபலவாஹனாய நமஹ, ந்யக்ரோதரூபாய நமஹ, ந்யக்ரோதாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, விஸ்வபுஜே நமஹ, தீக்ஷ்ணாய நமஹ, அபாயாய நமஹ, ஹர்யஷ்வாய நமஹ, சஹாயாய நமஹ, கர்மணே நமஹ, காலவிதே நமஹ, விஷ்ணவே நமஹ, பிரசாதிதாய நமஹ.

கவிதே நம ஜோதிஷாமய நாய நம சித்தயே நம சந்தயே நம விக்கிரஹாய நம கட்கினே நம சங்கினே நம ஜடினே நம ஜ்வாலினே நம.

அனுகதாய நமஹ, பலாய நமஹ, இதிஹாசாய நமஹ, கல்பாய நமஹ, தமனாய நமஹ, ஜகதீஸ்வராய நமஹ, தம்பாய நமஹ, தம்பகராய நமஹ, தாத்ரே நமஹ, வம்சாய நமஹ, வம்சகராய நமஹ, கலயே நமஹ, லோககர்த்ரே நமஹ, பசுபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, அதோக்ஷஜாய நமஹ, அக்ஷராய நமஹ, பரமாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, பலவதே நமஹ, சுக்ராய நமஹ, நித்யாய நமஹ, அனீஷாய நமஹ, சுத்தாத்மனே நமஹ, சுத்தாய நமஹ, மானாய நமஹ, கதயே நமஹ, ஹவிஷே நமஹ, ப்ராசாதாய நமஹ, பலாய நமஹ, தர்பாய நமஹ, தர்பணாய நமஹ, ஹவ்யாய நமஹ, இந்திரஜிதே நமஹ, வேதகாராய நமஹ, சூத்ரகாராய நமஹ, விதுஷே நமஹ, பரமர்தனாய நமஹ, மஹாமேகநிவாசினே நமஹ, மஹாகோராய நமஹ, வஷினே நமஹ, கராய நமஹ, அக்னிஜ்வாலாய நமஹ, மஹாஜ்வாலாய நமஹ, பரிதூமாவ்ருதாய நமஹ, ரவயே நமஹ, திஷணாய நமஹ, சங்கராய நமஹ, அனித்யாய நமஹ, வர்ச்சஸ்வினே நமஹ, தூம்ரலோச்சனாய நமஹ, நீலாய நமஹ, அங்கலுப்தாய நமஹ, சோபனாய நமஹ, நரவிக்ரஹாய நமஹ, ஸ்வஸ்தி நமஹ, ஸ்வஸ்திஸ்வபாவாய நமஹ, போகினே நமஹ, போககராய நமஹ, லகவே நமஹ, உத்சங்காய நமஹ, மஹாங்காய நமஹ, மஹாபர்காய நமஹ, பிரதாபவதே நமஹ, கிருஷ்ணவர்ணாய நமஹ, சுவர்ணாய நமஹ, இந்திரியாய நமஹ, சர்வவர்ணிகாய நமஹ, மஹாபாதாய நமஹ, மஹாஹஸ்தாய நமஹ, மஹாகாயாய நமஹ, மஹாயசசே நமஹ.

ஹஸ்தாய நமஹ, மகராய நமஹ, காலபூஜிதாய நமஹ, சகணாய நமஹ, கணகாராய நமஹ, பூதபாவன சாரதயே நமஹ, பஸ்மசாயினே நமஹ, பஸ்மகோப்த்ரே நமஹ, பஸ்மபூததனவே நமஹ, கணாய நமஹ, ஆகமாய நமஹ, விலோபாய நமஹ, மகாத்மனே நமஹ, சர்வபூஜிதாய நமஹ, சுக்லாய நமஹ, ஸ்ரீரூபசம்பன்னாய நமஹ, சுசயே நமஹ, பூதநிஷேவிதாய நமஹ, ஆஶ்ரமஸ்தாய நமஹ, கபோதஸ்தாய நமஹ.

பூஜாலாய நமஹ, சுனிஷ்சிதாய நமஹ, கபிலாய நமஹ, கலசாய நமஹ, ஸ்தூலாய நமஹ, ஆயுதாய நமஹ, ரோமசாய நமஹ, கந்தர்வாய நமஹ, அதிதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, அவிஜ்ஞேயாய நமஹ, சுஷாரதாய நமஹ, பரஷ்வாயுதாய நமஹ, தேவாய நமஹ, அர்த்தகாரிணே நமஹ, சுபாந்தவாய நமஹ, தும்பவீணாய நமஹ, மகாகோபாய நமஹ, ஊர்த்வரேதசே நமஹ, ஜலேஷயாய நமஹ, உக்ராய நமஹ, வம்சகராய நமஹ, வம்சாய நமஹ, வம்சவாதினே நமஹ, அநிந்திதாய நமஹ, சர்வாங்கரூபிணே நமஹ, மாயாவினே நமஹ, சுஹ்ருதாய நமஹ, அனிலாய நமஹ, பலாய நமஹ, பந்தநாய நமஹ, பந்தகர்த்ரே நமஹ, சுபந்தன விமோசனாய நமஹ, ராட்சசக்னாய நமஹ, காமாரயே நமஹ, மஹாதம்ஷ்ட்ராய நமஹ, மஹாயுதாய நமஹ, லம்பிதாய நமஹ, லம்பிதோஷ்டாய நமஹ, லம்பஹஸ்தாய நமஹ, வரப்ரதாய நமஹ, பாஹவே நமஹ, அநிந்திதாய நமஹ, சர்வாய நமஹ, சங்கராய நமஹ, அகோபனாய நமஹ, அமரேஷாய நமஹ, மஹாகோராய நமஹ, விஸ்வதேவாய நமஹ, சுராரிக்னே நமஹ, அஹிர்புத்ன்யாய நமஹ.

ஓம் நமஹ மஹாகிரயே நமஹ தன்வந்தரயே நமஹ தூமகேதவே நமஹ சூர்யாய நமஹ வைஷ்ரவணாய நமஹ தாத்ரே நமஹ விஷ்ணவே நமஹ சக்ராய நமஹ மித்ராய நமஹ த்வஷ்ட்ரே நமஹ தராய நமஹ த்ருவாய நமஹ பிரபாசாய நமஹ பர்வதாய நமஹ வாயவே நமஹ அரியம்ணே நமஹ சவித்ரே நமஹ ரவயே நமஹ த்ருதயே நமஹ விதாத்ரே நமஹ மாந்தாத்ரே நமஹ பூதபாவனாய நமஹ நீராய நமஹ தீர்த்தாய நமஹ பீமாய நமஹ சர்வகர்மணே நமஹ குணோத்வஹாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ சந்திரவக்த்ராய நமஹ நபாய நமஹ அனகாய நமஹ பலவதே நமஹ உபசாந்தாய

ஜிதேந்திரியாய நமஹ, காந்தாராய நமஹ, சுராபாய நமஹ, தாபகர்மரதாய நமஹ, ஹிதாய நமஹ, மகாபூதாய நமஹ, பூதவ்ருதாய நமஹ, அப்சரசே நமஹ, கணசேவிதாய நமஹ, மகாகேதவே நமஹ, தராதாத்ரே நமஹ,

சுத்திரமேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவாத்மனே நமஹ, ஸ்வயம்பவாய நமஹ, உத்கதாய நமஹ, த்ரிக்ரமாய நமஹ.

ாய நம அபிராமாய நம சுஷரணாய நம நிராமாய நம சர்வசாதனாய நம லலாட்டாட்சாய நம விஸ்வதேஹாய நம ஹரிணாய நம ப்ரஹ்மவர்சசாய நம ஸ்தாவராணாம் பத்யே நம நியதேந்திரியவர்த்தனாய நம சித்தார்த்தாய நம சர்வபூதார்த்தாய நம அசிந்த்யாய நம சத்யாய நம சுசிவ்ரதாய நம.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி மந்திர அக்ஷராதி த்ரிசதி நாமாவளி. ஓம் ஓம்கார ரூபாய நம. ஓம் ஓம்கார கிரக கற்பூர தீபகாய நம. ஓம் ஓம்கார சைல பஞ்சாஸ்யாய நம. ஓம் ஓம்கார சுமஹத்பதாய நம. ஓம் ஓம்கார பஞ்சர சுகாய நம. ஓம் ஓம்காரோத்யான கோகிலாய நம. ஓம் ஓம்கார வனமாயூராய நம. ஓம் ஓம்கார கமலாகராய நம. ஓம் ஓம்கார கூட்டநிலையாய நம. ஓம் ஓம்கார தருபல்லவாய நம. ஓம் ஓம்கார சக்கரமத்யஸ்தாய நம. ஓம் ஓம்காரேஸ்வர பூஜிதாய நம.

ாராயணாய நமஹ. ஓம் நராதாராய நமஹ. ஓம் நாரீமானசமோகனாய நமஹ. ஓம் நாந்தீஸ்ராத்தப்ரியாய நமஹ. ஓம் நாட்யதத்பராய நமஹ. ஓம் நாரதப்ரியாய நமஹ. ஓம் நானாசாஸ்திர ரஹஸ்யஜ்ஞாய நமஹ. ஓம் நதீபுலினசம்ஸ்திதாய நமஹ. ஓம் நம்ராய நமஹ. ஓம் நம்ரப்ரியாய நமஹ. ஓம் நாகபூஷணாய நமஹ. ஓம் மோகினிப்ரியாய நமஹ. ஓம் மகாமான்யாய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் மகாதாண்டவ பண்டிதாய நமஹ.

ஓம் மனப்பிரியாய நமஹ. ஓம் வசந்த புஷ்ப ருச்சிரமாலா அலங்கிருத மூர்த்தஜாய நமஹ. ஓம் வித்வத் பிரியாய நமஹ. ஓம் வீதிஹோத்ராய நமஹ. ஓம் விஸ்வாமித்ர வரப்ரதாய நமஹ.

ஆதிசக்கரஸ்தாய நமஹ. ஓம் மகாதேவி மனோகராய நமஹ. ஓம் மாதவார்ச்சித பாதாப்ஜாய நமஹ. ஓம் மாக்ய புஷ்பார்ச்சன பிரியாய நமஹ. ஓம் மன்மதாந்தகராய நமஹ. ஓம் மித்ர மகாமண்டல சம்ஸ்திதாய நமஹ. ஓம் மித்ர பிரியாய நமஹ. ஓம் மித்ர தந்தஹராய நமஹ. ஓம் மங்களவர்தனாய நமஹ. ஓம் மன்மதானேக திக்காரிலாவண்யாஞ்சித விக்ரஹாய நமஹ. ஓம் மித்ரந்த கிருத

ய நம ஓம் திரிசக்தி பரிசேவிதாய நம ஓம் திரிநேத்ராய நம ஓம் தீர்த்தபலதாய நம ஓம் தந்திரமார்க்க பிரவர்த்தகாய நம ஓம் திருப்திப்ரதாய நம ஓம் தந்திரயந்திர மந்திர தத்பர சேவிதாய நம ஓம் திரயீ சிகாமயாய நம ஓம் யக்ஷகிந்நராத் அமரார்ச்சிதாய நம ஓம் யமபாதஹராய நம ஓம் யஜ்ஞநாயகாய நம ஓம் யஜ்ஞமூர்த்திபிருதே நம ஓம் யஜ்ஞேஷாய நம ஓம் யஜ்ஞகர்த்ரே நம ஓம் யஜ்ஞவிக்னவிநாசனாய நம ஓம் யஜ்ஞகர்மஃபலாத்யக்ஷாய நம ஓம் யஜ்ஞபோக்த்ரே நம ஓம் யுகாவஹாய நம ஓம் யுகாதீஷாய நம ஓம் யதுபதிசேவிதாய நம ஓம் மஹதாஸ்ரயாய நம ஓம் மாணிக்கங்கணகராய நம.

ஓம் ஹரிப்ரியாய நமஹ, ஓம் ஹவிஷ்யாசனாய நமஹ, ஓம் ஹரிமானச கோசராய நமஹ, ஓம் ஹராய நமஹ, ஓம் ஹர்ஷப்ரதாய நமஹ, ஓம் ஹாலாஹல போஜன தத்பராய நமஹ, ஓம் ஹரித்வஜ சமாராத்யாய நமஹ, ஓம் ஹரிப்ரஹ்மேந்திர பூஜிதாய நமஹ, ஓம் ஹாரீத வரதாய நமஹ, ஓம் ஹாசஜித ராட்சச சம்ஹதஜய நமஹ, ஓம் ஹுத்புண்டரீக நிலையாய நமஹ, ஓம் ஹதபக்த விபத்கணாய நமஹ, ஓம் மேரு சைல கிருதாவாசாய நமஹ, ஓம் மந்திரணீபரி சேவிதாய நமஹ, ஓம் மந்திரஜ்ஞாய நமஹ, ஓம் மந்திர தத்வார்த்த பரிஜ்ஞானினே நமஹ, ஓம் மதாலசாய நமஹ, ஓம் மகாதேவி சமாராத்ய திவ்ய பாதுகரஞ்சிதாய நமஹ, ஓம் மந்திராத்மகாய நமஹ, ஓம் மந்திரமயாய நமஹ, ஓம் மகாலட்சுமி சமர்ச்சிதாய நமஹ, ஓம் மகாபூதமயாய நமஹ.

பஞ்சபாண பிரமதனாய நம. ஓம் புராராதஜே நம. ஓம் பராத்பராய நம. ஓம் புராணநியாயமீமாம்சா தர்மசாஸ்திர பிரவர்த்தகாய நம. ஓம் ஞானப்பிரதாய நம. ஓம் ஞானகம்யாய நம. ஓம் ஞானதத்பர பூஜிதாய நம.

0: ஓம் யாத்தாயாத்தாதிரஹிதாய நமஹ. ஓம் யதி தர்மபராயணாய நமஹ. ஓம் யாதோ நிதயே நமஹ. ஓம் யாதவேந்திராய நமஹ. ஓம் யக்ஷகன் நரசேவிதாய நமஹ. ஓம் சந்தோமயாய நமஹ. ஓம் சத்ரபதயே நமஹ. ஓம் சத்ரபாலன தத்பராய நமஹ. ஓம் சந்தசாஸ்திராதி நிபுணாய நமஹ. ஓம் சாந்தோக்ய பரிபூஜிதாய நமஹ. ஓம் சின்னாப்ரியாய நமஹ. ஓம் சத்ரஹஸ்தாய நமஹ. ஓம் சின்னாமந்திரஜபப்ரியாய நமஹ. ஓம் சாயாபதயே நமஹ. ஓம் சத்மகாரயே நமஹ. ஓம் சலஜாத்யாதிதூரகாய நமஹ. ஓம் சாத்யமான மகாபூத பஞ்சகாய நமஹ. ஓம் சுவாது தத்பராய நமஹ. ஓம் சுராராத்யாய நமஹ. ஓம் சுரபதயே நமஹ. ஓம் சுந்தராய நமஹ. ஓம் சுந்தரீப்ரியாய நமஹ. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் சுபகாய நமஹ. ஓம் சௌம்யாய நமஹ. ஓம் சித்த மார்க்க பிரவர்த்தகாய நமஹ. ஓம் சர்வசாஸ்திர ரகஸ்ய ஜ்ஞாய நமஹ. ஓம் சர்வசாஸ்திர ரகஸ்ய ஜ்ஞாய நமஹ. ஓம் சோமாய நமஹ. ஓம் சோமபிபூஷணாய நமஹ. ஓம் ஹாடகாபஜடாஜூடாய நமஹ. ஓம் ஹாடகாய நமஹ. ஓம் ஹாடகப்ரியாய நமஹ. ஓம் ஹரித்ரா குங்குமோபேத திவ்யகந்த பிரியாய நமஹ. ஓம் ஹரஜே நமஹ. ஓம் ஹாடகாபரணோபேத ருத்ராக்ஷகிருத பூஷணாய நமஹ. ஓம் ஹைஹயேஷாய நமஹ. ஓம் ஹதரிபவே நமஹ. ஓம் ஹரிமானசதோஷணாய நமஹ. ஓம் ஹயக்ரீவசமாராத்யாய நமஹ. ஓம் ஹயக்ரீவவரப்ரதாய நமஹ. ஓம் ஹாராயித மகாபக்த சுரநாத மனோகராய நமஹ. ஓம் ஹேமாம்புஜ சமாசீனாய நமஹ. ஓம் இதி ஸ்ரீ மேதா தக்ஷிணாமூர்த்தே மந்த்ராட்சராதிம த்ரிஷதீநாமானி சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ சிவமயம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karmashaka, Adhyayam 3.
2: Atha Tritiyo Adhyayaha
3: Om Samidhagnindu Vasyata Ghrateir Bodhayata Tithim Asmin Havyaju Hotana Susamidhaya Shochishe E Ghritanti Vranju Hotana அக்னயே ஜாதவே ஏதிசே தந்த்வா ஆசமித்தி ரங்கிரோ க்ருதேனா வர்த்தயாமசி ப்ருஹச்சோ ஓசாய விஷ்த்யா உபத்வாக்னே ஹவிஷ்மாதீர் க்ருதாசீர் யந்து ஹர்யதா ஜுஷஸ்வா சமிதோ மம பூர்புவஸ்வர்த்யௌரீவ பூம்னா பூமிரிவ வரிம்னா தஸ்யாஸ்தே பிருத்திவி தேவ யஜனி ப்ருஷ்டேக்னிமன்னாதமன்னாத்யாயாதாதே ஆயங்கோ ஃப்ருஷ்ணீரக்ரமீதசாதன்மாதரம் புரஹ பிதரஞ்ச ப்ரயன்ஸ்வாஹ அந்தஶ்சாரதிரோசனாஸ்ய ப்ராணாதாபானதி வ்யக்ஹ்யன்மஹிஷோ திவம் த்ரிக்ஞாஷத்தாமவிராஜதி வாக்பாதங்காயாதீயதே பிரதிவஸ்தோரஹத்யுபிஹ அக்னிஜ்யோதிஷந்த்வா வாயுமதீம் ப்ராணவாதீம் ஸ்வர்க்யாக்யஸ்வர்க்யாயோபாததாமி பாஸ்வாதீம் அக்னிர்ஜ்யோதிர்ஜ்யோதிரக்னிஸ்வாஹா சூர்யஜ்யோதிஷந்த்வா வாயுமதீம் ப்ராணவாதீம் ஸ்வர்க்யாக்யஸ்வர்க்யாயோபாததாமி பாஸ்வாதீம் சூரியோ ஜோதிர்ஜோதிஸ்வாஹ சஜோ.

ஸ வித்ரா சஜூருஷசேந்திராவத்யா ஜுஷாணஸ் சூர்யோ வேது ஸ்வாஹா இஹ புஷ்டிம் புஷ்டிபதிர்ததாத்விஹ ப்ரஜாஜ்ஞே ராமயது ப்ரஜாபதிஹ.

ஆயுர்மேதர்பயத தர்பயதமா பிராணமே தர்பயத தர்பயதமா பானமே தர்பயத தர்பயதமா வியானமே தர்பயத தர்பயதமா சக்ஷர்மே தர்பயத தர்பயதமா ஸ்ரோத்ரமே தர்பயத தர்பயதமா மனோமே தர்பயத தர்பயதமா வாசமே தர்பயத தர்பயதமாத்மானமே தர்பயத தர்பயதமா பிரஜாமே தர்பயத தர்பயதமா கிரகான்மே தர்பயத தர்பயதமா பசூன்மே தர்பயத